0: சாருமே
1: கக்கனிகோ கியோக்கி அங்கே கித்துறக நவிஞ நனிக்கு கித்தொங்குறைய அறையம்மேத்து கீத்தியே
2: யூகோக்யாக்குங்காயி கேத்தோராக நாயிஞ
1: மாண்டிக்கு மத்துறக வா தொரியந்து அறிகே